கதையின தோம் ததிங்கின தொதாம் கிடத்துக்கிட்டோம் கிடத்துக்கிட்டோம் கிடத்துக்கு தெரிகிறதா தக்கிட்டு தக்கத்தி மித்தாதிக்கு நத்தத்தோம் கிடத்துக்கிட்டோம் கிடத்துக்கிட்டோம் கிடத்துக்கு தெரிகிட்டு தெரிகிட்டோம் கிடத்துக்கு தெரிகிட்டோம் தும் தும் கிடத்துக்கிட்டா கிடத்துக்கு தெரிகிட்டு தெரிகிட்டோம்.